0: ஸ்டிச்வெல் பாட்டிக் அண்ட் பியூட்டி பார்லர், செகண்ட் ஃப்ளோர், லிங்க்ஸ் மால், மட்டனூர்.
1: கல்யாணம், என்கேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் ஏதுமாவட்டே, பார்ட்டி வெயர், நீங்களோட இஷ்ட வஸ்திரங்கள், அங்கேயெல்லாம் ஏറ്റവും மனோகரமாய ஃபினிஷிங்கோட நீங்கள் கருகிலெத்தும்.
0: ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸ்கவுட் அண்ட் கைட் தொடங்கி எல்லா தர யூனிஃபோமுகளும் ஸ்டிச் செய்து கொடுக்கணும். இனி முதல் நியூ லுக், ஸ்மார்ட் லுக்
1: எல்லாத்தினும் கூட்டாய் ஸ்டிச்வெல் பாட்டிக் பியூட்டி பார்லர் அண்ட் யூனிஃபார்ம்ஸ், செகண்ட் ஃப்ளோர், லிங்க்ஸ் மால், மட்டனூர்.
0: ஃபோன் 7999-447-6836,
1: 9447-371-836,
0: 8078-502-836.

0: பார் 89.6 FM கம்யூனிட்டி ரேடியோ இன்டர்நெட் ரேடியோ பிரக்ஷேபணம். சலச்சித்திர கானங்கள். ட்ரீம்ஸ் என்ன சித்திரத்திலே கானம். ஈ கானம் பாடியிருக்கிறது பி ஜெயச்சந்திரன், காயத்ரி அசோகன். ஈ கானத்தின் வரிகள் எழுதியிருக்கிறது கிரீஷ் புத்தஞ்சேரி. சங்கீதம் வித்யாசாகர்.
1: ரேடியோ மலபார் 89.6 FM கம்யூனிட்டி ரேடியோ இன்டர்நெட் ரேடியோ பிரக்ஷேபணம். சலச்சித்திர ட்ரீம்ஸ் என்ன சித்திரத்திலே கானம். ஈ கானம் பாடியிருக்கிறது பி